0: நாயக் சோமதிலக ஜெயமாகே பீம் பலாஸ்டிகேன ராகின் நிர்மாணே விளாத்தின்
1: ஏத் எக்ம சுனில் இதிரி சிங்க மகாத்மியாகே ஹதே கொத்தனக ஹோத் ஏத் யமன் ராகே ஆஸ்ரித்தவ தமை கீதே கா
2: ஜாக்கி கீமு ஏகா